முக்லிங்கித், சாயித்ய லாய்ட் ரேகோ, சங்கீத் வினில் வேகஸ், கைலல் ஏசாவன சாத், இடன் டேசா, வினாய் லோவேஸ் அனி பிரஜோத் டேசா, கீத் ஹெலோ பியூட்டி.

மாத்திரைகளா நமஸ்கார. யான ஹள்ளிமனை ஹைதராளி பண்றது கொய்யூர். யான்ல ரேடியோ நீனாதான் கேனந்தர்ல லைக் சகார மல்பிளே ரேடியோ நீனாதான் 90.4 FM மாத்திரலா கேன்லே குஷிப்படையிலே.

மாத்திரைகளா? நமஸ்காரம். யான் ஹள்ளிமனை ஹைதராலி பண்றது கொய்யூர். யான்ல ரேடியோவும் நீனாதான் கேட்கறதுல லைக் சகார மல்பில் ரேடியோவும் நீனாதான் 90.4 FM மாத்திரலா கேன்லே குஷிப்படையிலே.